ஓலை குடிசை நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாத்தாங்காலி இருக்குது, அச்சோ மூணு போ.